ரேடியோ தலார் சமா மாசுகள் எழுதேக்கணா ஒன் பை ஒன் ஒன் ஒன் மாசு இருக்கை